0: இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்ப விளையாடு. He is the only one. The mega one.
1: My Radio 90 FM கேட்டறிஞர் கூட்டுகூடா.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்குடா. அச்சச்சோ டாக் டாக் அச்சச்சோ டாக் டாக் அச்சச்சோ.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்ட்டு வர்ல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்ட்டு.